பேச ஏஜென்ட் நான் கொய்மி பிசினஸ் யோன் சாவ் தரவான் அந்த தாப்பக்கு ஏன் நெச்சுவே போத ஃபோன் கம் நம்ம ஊரி கொக்கைனமும் அந்த கரைக்கு அறிக்கை அம் கரைக்கமா நீர் அறிக்கின் பயன் நினைச்சோம் கனகொடிக்குப்பா என் பேச ஏஜென்ட் கொக்கொனான போக்கியா கஷ்டமா இப்போக்கின் நான் கரினமானே போமானே இந்த தயாரியா கைனோய் ஐனோ நம் கம்யூனிட்டி யானே மெய்கம்னே ஆயின கொனாண்டிக்கு அம் கரைக்கமானி மெம் தையனி கரினமானி ஓ போமானே அக்கிய குக்கரோயா நம்ம நம் கஷ்டமா சின்ன கதவுறவத்தை ட்ரைனிங் ஐயாக்கியா போனா அம் தவறோயின் போக்கி கொய்ப்புக்கின் கப்பிர நம் கரிக்கிறாக்கி ஐயோ பானாக்கியா அம் காங்காங்கி அம் தரோமையை கதைய போக்கியார போ நோமே தபா அநேக கத்தமான காரியோனா நக்கி கப்போங்கனார பத்தமத்தமான இப்புக்கின்ற பைரியன் கேட்காவக்கிற நையம்மானே நீ கப்போங்கனா ஐயா தரிப்போன் கனகொத்தவுரோய் பாப்பு கண்டிக்கு பத்தன் பைச ஏஜென்ட் ஆ தரிப்போனி அரணம்பா ஐயாக்கிய போனா ஓவா அக்கிய ஓவா கே தரப்போன் அப்ப நீ சுவ தெனுவ தவனா அவ்வா அக்கிய அக்கிய ஓவருவாய்வா கே சுவ தெனுவாக்கிய அவ்வா அக்கியாக்கிய வனுவான மேவா இப்புக்கின் போகாம் என் பைசா திசகத்தை பெற்றி அம்மா குடி இன்னொன்னு மேவும்.